சபரி வானொலி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10 மணி. இப்போது நமது சபரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் பாடல்களை பதிவிட்டு கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாள். இதனையொட்டி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் எஸ்பிபியின் பாடல்கள் வலம் வர இருக்கிறது. நேயர்கள் விருப்பத்தில் முதலில் ஒரு சிந்தனை சிதறலுடன் ஆரம்பிப்போமா? கவனமாக வாழ்வதிலும் கணக்காக வாழ்வதே நிறைவு தரும். இனிய நற்காலை நல்விடியல். முதல் பாடலாக படம் பள்ளிக்கூடம், பாடல் மீண்டும் பள்ளிக்கு போகலாம். விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கரூர் மாவட்டம் ரகுபதி தங்கப்பொண்ணு மனோஜ்குமார் காவியா இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

தென்காசி மாவட்டம் சோலைசேரியைச் சேர்ந்த தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி சிறப்பாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம் கைகூப்பி வணக்கம் கூறி பூங்கொத்தும் கொடுக்கிறார். சிறப்பு அருமை, நன்றி தேன்மொழி. அறிவிப்பாளர் அவர்கள் மலர்தூவி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கூடத்தை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள், மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். இன்று பொருத்தமான பாடல், அருமையான பாடல். ஓ, இன்னைக்கு தான் ரீஓப்பனில் சூப்பர் சாங் என்றும் நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் பூனை வடிவில் அழகாக கண்ணாடி போட்டுக்கொண்டு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறார். நானும் பள்ளிக்கு பாடம் படிக்க ரெடி என்று சிறப்பு. கரூர் மாவட்டம் சிபிஆர் அவர்கள் பாடல் போட்டதற்கு அழகாக கையெடுத்து கும்பிட்டு கொண்டே இருக்கிறார். சிறப்பு, நன்றி. எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும் மிக்க நன்றி என்றும் சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்று பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார். சரியான பாடல் என்று சிபிஆர் அவர்கள். ஒரு குழந்தை எப்போ பார்த்தாலும் இந்த போஸ்டர் போடுவார். அந்த குழந்தை டமால் டமால் விழுறதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையா. எங்கேயே கிளம்பிட்டார், ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டு எங்கேயே கிளம்பிட்டாங்க. சிறப்பு, போயிட்டு வாங்க. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் பூனை போய் இப்போ குரங்காயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் நண்பன் பூனையார் மட்டும்தான் படிக்க போவானா, நானும் போவேன் என்று குரங்கும் அழகாக பேகை தூக்கிட்டு கிளம்பிடுச்சு. வெட்டியார்பட்டியிலிருந்து தீபாகுமார் அவர்கள் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். பாடல் அற்புதம், சூப்பர் என்று மனதை தொட்ட பாடல் என்றும். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் அவள் ஒரு தொடர்கதை. பாடல், கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜி, விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள். இவர்களுக்காக பாடல் இதோ.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கிணற்று தவளைதான் இப்போது தெரிந்ததம்மா.

எஸ்பிபியின் சூப்பர் ஹிட் சாங், அழகான பாடல் ஒலித்து சென்றது அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து அரசகுமாரன், விஜய், விதுராக்குட்டி, கோயில்பட்டியிலிருந்து அனிட்டன் ஜோ மற்றும் சபரி சொந்தங்கள் இவர்களுக்காக பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார். பாடலுக்கு பாடும் நிலா எஸ்பிபியையும் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், சிபிஆர் அவர்கள் கிளிகள் இரண்டை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். அழகு தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், உங்கள் திறமை யாருக்கு வரும் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்டு அழகாக பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார். அடடா ஆஹா என்று தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் சூப்பர்ப் என்றும், சிபிஆர் அவர்கள் மாலையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பாட்டில் வரும் அந்த சிறப்பு எட்டியால்பட்டியிலிருந்து தீபா குமார் அவர்கள் அருமையான பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து கோல்டன் லைக் என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் எனக்காக பாடல் கேட்டதற்கு மிக்க நன்றி, பாடலை கேட்டு மகிழ்ந்தேன், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அனிட்டன் ஜோ சிறப்பு என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் அனிட்டன் ஜோ அவர்கள். வாருங்கள், வணக்கம். செல்வம் செல்வி அவர்கள் பாடல் மிகவும் சிறப்பு என்று அழகாக ஒரு நடனம் அருமை. ஆரணியில் இருந்த பிரகாஷ் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். சிபிஆர் இது என்ன டான்ஸ்ன்னு தெரியல, சூப்பராக ஆடிக்கிட்டு ஒரு மாதிரி என்னதோ வச்சு ஊதுறாரு, அதில் அந்த ஹார்ட் வருது, சிறப்பு. நன்றி நன்றி. தீபா குமார் அவர்கள் பாடல் தம்சப் காட்டி சூப்பர் என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் அருமையான ஒரு நடனம் கடவுள் அமைத்து வைத்த மேடையாம் சிறப்பு. ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் ஒரு பொண்ணு ஸ்டேஜில் பாடிக்கிட்டு இருக்காங்க, கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிறப்பு. இயக்குனர் அவர்கள் கடவுள் அமைத்து வைத்த மேடைக்கு சென்று வந்து இப்போதுதான் நிகழ்ச்சியில் இணைந்தேன். அது எந்த கடவுள் அமைத்து வைத்த மேடை, எங்கே இருக்கு எங்களுக்கும் சொல்லுங்களேன் என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம் சிறப்பு. சூப்பர் சாங் என்றும் நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், என்னது இது, ஒரு பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு, சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து கொஞ்சம் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் என்றும், சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் எஸ்பிபிக்கு கேக் கொண்டு வந்து இனிமையான பாடல் என்றும் வாழ்த்தியிருக்கிறார். வாருங்கள், வணக்கம். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் சூப்பர் சாங் என்றும், அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அக்கா என்று நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். வாருங்கள், வணக்கம். இவங்க வரவும் தான் இவங்க ஓடுறாங்களோ, சிபிஆர் கடவுள் அமைத்து வைத்த மேடைக்கு சென்று வந்து இப்போதான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் என்று கேட்டதும் ஒரே ஓட்டம்தான், சிபிஆர் ஓடிட்டார்.

சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 10:22. அடுத்த பாடல் படம் கேளடி கண்மணி. பாடல் மண்ணில் இந்த காதல், மண்ணில் இந்த காதல் என்ற பாடல். விரும்பி கேட்ட சொந்தம் எட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக் குமார், அம்மா செல்வி, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி மகி, பிரித்திகா, அலெக்ஷா, நரேன். இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

ஆஹா ஆஹா, அருமை அருமை, என்ன அழகான பாடல்! எஸ்பிபியின் பிறந்தநாள் பாடலாக, சூப்பர் ஹிட் சாங், அழகாக ஒலித்து சென்றது. அருமையான சாங். கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல். விரும்பி கேட்ட சொந்தம்: எட்டியார்பட்டியிலிருந்து தீபா குமார், தேன்மொழி முருகன், அசோக்குமார், அம்மா செல்வி அண்ணே, இஷாந்த், மௌனிஸ், மகதீஸ், மகி, பிரத்திகா, அலெக்சா, நரேன் இவர்களுக்காக இந்த பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி 81வது பிறந்த நாளை ஒட்டி தபரி சொந்தங்கள் கொண்டாடுகிறோம். அவர் பாடல்களை கேட்டு அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அறிவழகன் மங்கை அவர்கள், நானும் ஒரு திருமணத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சிறப்பு போயிட்டு வாங்க. தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து பாடும் நிலா எஸ்பிபி என்றும் ஸ்டாரையும் வழங்கிய உள்ளார் பாடலுக்கு. இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும், மிக இனிமை இந்த பாடல் என்றும் இயக்குனர் அவர்கள் ஸ்டார் வழங்கியும் மற்றும் சூப்பர் சாங் என்றும், அருமையான பாடல் என்று தேன்மொழி முருகன் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். கைகூப்பி நன்றி கூறி பூங்கொத்தையும் கையில் கொடுக்கிறார். வாங்கிக் கொள்கிறோம். பாடல் இனிது நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்ற பாடலை கூறியிருக்கிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்று எஸ்பிபிக்கு அழகாக வாழ்த்து தெரிவிக்கிறார். சிறப்பு நன்றி. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் பாடல் அருமை என்றும், ஃபோனை வச்சுக்கிட்டு லைக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சிறப்பு பாடும் நிலா எஸ்பிபி என்று பிரகாஷ் அவர்களும், அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து உங்கள் மகேஷ் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்றும், தீபா குமார் அவர்கள் எங்கள் விருப்ப பாடலை வழங்கியதற்கு விஜயத்தை அவர்களுக்கு நன்றி நன்றி என்று பாடலை கேட்டு மகிழ்ந்து பதிவிட்ட சபரி சொந்தங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றும், ராமாபுரம் அனுஷியா மேம் அவர்கள் ஒலித்த பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று கூறியிருக்கிறார். நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். படம் மின்சார கனவு, பாடல் தங்கத்தாமரை மகளே வாருகே என்ற இந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில் பாடல்

எஸ்பிபியின் பிறந்த நாளான இன்று சபரி வானொலியில் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் சாங்ஸ் வலம் வந்து கொண்டிருக்கிறது. பிறந்தநாள் பாடல்களாக நன்றி. மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து அருமையான அழகான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் விருப்பத்தில்.

ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் எனது விருப்பப்பாடல் வழங்கிய சபரி இணையதள வானொலி மற்றும் அறிவிப்பாளர் ஆர்ஜே விஜய் அரசகுமார் குமாரன் அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று சிறப்பு. நன்றி பிரகாஷ். தீபாகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் சிபிஆர் அவர்கள் தங்க தாமரையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அழகான பாடல் என்று தம்சப் காட்டி தீபாகுமார் அவர்கள் நன்றி என்று கைகூப்பி வணங்கியிருக்கிறார், அழகான பாடல் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் சூப்பர்ப் என்றும் தீபாகுமார் அவர்கள் அழகாக ஹார்ட்டை கையில் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறார், அழகான பாடல் என்று. தேன்மொழி முருகன் அவர்கள் தாமரையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தாமரைன்னா வேற மீனிங்கும் வருது இல்லை இதில். அறிவழகன் மங்கை அவர்கள் தாமரையா நிறைய தாமரையை கண்முன் கொண்டு வந்து என்னிடம் தங்க தாமரை இல்லை, இந்த தாமரை தான் இருக்கிறது என்று சிறப்பு. சிறப்பு இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்வோம் அறிவழகன் மங்கை அவர்களே. பிரகாஷ் அவர்கள் பரவாயில்லை ஐயா என்று அறிவழகன் மங்கையை கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் ஒரு கிராம் 14,500 தங்கத்தாமரை மகள் எவ்வளவு எடை இருப்பாளோ தெரியவில்லை, கொடுத்து வைத்தவர் பிரகாஷ் அவர்கள் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார். அதற்கு சிரித்து கொண்டிருக்கிறார் பிரகாஷ் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் அழகாக பாடு மைக் வச்சு பாடின மாதிரி எஸ்பிபி. சிபிஆர் அவர்கள் இயக்குனரை வருக வருக தங்கத்தாமரை மகனே என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்னும் சிறப்பான பாடல் அருமை என்றும் அனுஷ்யா மேம் அவர்கள் பாடல் கிரேட் என்றும் பாடும் நிலாவை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் எஸ்பிபியை. அழகான வண்ண மலர்களை தூவி அழகான பாடல் என்று தெரிவித்திருக்கிறார் இயக்குனர் அவர்கள். வருக வருக தங்கத்தாமரை மகனே என்று சிபிஆர் கூறியதற்கு என் வெயிட்டே தனி ஐயா என்றும் தீபாகுமார் அவர்கள் அழகான பாடல் என்றும் வண்ணத்து பூச்சிகளை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிபிஆர் அவர்கள். தாமரை மலர்களை மாலையாக்கி அழகாக கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். பாடல் சூப்பர்ப் என்று தீபாகுமார் அவர்களும் அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலில் தேன் வருகிறது என்றும் என் வெயிட்டே தனின்னு சொன்னதுக்கு பயங்கரமான ஒரு ரோலரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் சிபிஆர் அவர்கள். நாகர்கோயிலிருந்து மகேஷ் அவர்கள் ஹாப்பி டான்ஸ் என்று, நீங்கள் மட்டும்தான் இப்படி சிரிப்பீங்க நானும் சிரிப்பேன்ல பாட்டிங்களை கண்முன் கொண்டு வந்திருக்காங்க. தங்கத்தாமரை மலரை மகேஷ் அவர்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஓஹோஹோ ஓ மனிதர்களே பாடல் விருப்பம். அகிலா ஸ்ரீதர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்திலிருந்து ஓஹோஹோ மனிதர்களே. விரும்பி கேட்ட சொந்தம் சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விருப்பத்தில் அழகான பாடல்.

தேன்மொழி முருகன் அவர்கள், அடடா இப்படி அசத்துறீங்களே என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமையான பாடல் என்றும் மிக்க மகிழ்ச்சி என்று எம்ஜிஆர். இதற்கு அறிவிப்பாளர் அவர்கள், இந்த பாடலுக்கு சிவாஜி எம்ஜிஆர் அல்ல என்கிறார். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், விருப்ப பாடல் ஒலிபரப்புக்கு நன்றி என்றும் நன்றி. சிபிஆர் அவர்கள், இந்த பாடலுக்கு சிவாஜி என்றதும் எதுக்கு இப்படி ஓடுறாருன்னு தெரியல, தலை வெடிக்கிற மாதிரி ஓடுறாரு இந்த வெயிலுக்கில். தேன்மொழி முருகன் அவர்கள், மிக்க மகிழ்ச்சி என்று டிஎம்எஸ்ஐ கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். திருப்பி ஓடுறாரு சிபிஆர் எதுக்குன்னு தெரியல. தேன்மொழி முருகன் அவர்கள், அருமை என்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். மூன்று சிவாஜியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் சிறப்பு. சிபிஆரை ஓடாதீங்க, நின்று பதில் சொல்லுங்க என்ற அறிவிப்பாளர் அவர்களும், தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பர் என்றும், அனுஷியா மேம் சிறப்பு மிக சிறப்பு பாடல் என்றும், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சிவாஜி பாடலுக்கு தலைவர் வாழ்த்துக்கள் கூறுகிறார் என எடுத்துக்கொள்ளலாமே. உடனே தேன்மொழி முருகன் அவர்கள் ரொம்ப நன்றிங்கோ என்கிறார். நாகர்கோவிலிருந்து மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள், இவரும் எங்கேயோ ஓட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம். தேன்மொழி முருகன் அவர்கள், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபா குமார் அவர்கள் சூப்பர்பு பாடலுக்கு சூப்பர்பு என்றும், அற்புதம் சூப்பர்பு என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்த அகா அருமை என்றும், பழமையான பாடல்கள் என்றும், இனிமை பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், நன்றியும் மகிழ்ச்சியும் என்று தீபா குமார் அவர்களும், சிபிஆர் அவர்கள் சிவாஜியை கண்முன் கொண்டு வந்து சிவாஜி டான்ஸ் ஆடுறது என்று பட்டிக்காடப்பட்ட நம்ம படத்திலிருந்து, நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் அழகாக காக்கையை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நல்லா மூன் வாக் பண்ணுது சூப்பராக. ஓஹோ மனிதர்களே, நான் சொல்வதை கேளுங்கள் என்கிறதாம். தேன்மொழி முருகன் அவர்கள் கைகூப்பி வணங்கி நன்றி என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், சிவாஜியை கண்முன் கொண்டு வந்த ஆஹா அருமை தேங்க்யூ என்றும், தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், தேனினும் இனிய பாடல் சிறப்பான தத்துவ பாடல் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் என்று தேன் அப்படியே கண்முன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்னியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாடல் என்று, எங்கே ஓடுறாங்கன்னு சொன்னதுக்கு இயக்குனர் அவர்கள் எல்லாரும் பணத்தை தேடிதான் ஓடுறாங்க என்கிறார். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சபரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் உலகம் சுற்றும் வாலிபன் பாடல் அவள் ஒரு நவரச நாடகம் ஆனந்த கவிதையின்னாலை மென்ற அழகான பாடலை விரும்பி கேட்ட சொந்தம், தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபா குமார், அசோக் குமார், பொன்மதி, ஆலங்குளம் அக்கா, செல்வி அண்ணி மற்றும் சபரி சொந்தங்கள். இந்த பாடல் எஸ்பிபி பிறந்தநாளை ஒட்டி சபரி சொந்தங்களுக்கு வலம் வரும்.

அழகான அருமையான பாடல் சூப்பர் ஹிட் சாங் ஒலித்து சென்றது. எஸ்பிபியின் பிறந்த நாளான இன்று விரும்பி கேட்ட சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன், தீபாகுமார், அசோக்குமார், பொன்மதி, ஆலங்குளம் மக்கா செல்வி அன்னி மற்றும் சபரி சொந்தங்கள். இந்த பாடல் எஸ்பிபி பிறந்த நாளை ஒட்டி சபரி சொந்தங்களுக்காக பாடல் ஒலித்து சென்றது.

இயக்குனர் அவர்கள், நவரசத்தில் புளி ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம் இதெல்லாம் வராதா என்று கேட்கிறார். சிறப்பு. ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள், சிறப்பான பாடல், அருமை என்றும் தம்ஸ்அப் கொடுத்திருக்கிறார் சிறப்பு. நாங்கள் விரும்பிய பாடல் தந்தமைக்கு நன்றி, மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று தேன்மொழி முருகன் அவர்கள், நீங்கள் சொன்னால் சரிதான் என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்து, நாகர்கோயில் மகேஷ் அவர்கள், அவங்க ஊரில் மழை பெய்து சிறப்பு சிறப்பு, நாகர்கோவிலில் நல்ல மழை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள், பாட்டுன்னா இப்படி பாடணும், ஆஹா அருமை, எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து இரு கரம் கூப்பி வணங்கி நிற்கிறார். தீபா குமார் அவர்கள், மனதை தொட்ட பாடல் என்றும், அருமையான பாடல் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் பல்லாண்டு வாழ்க என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பு மகிழ்ச்சி என்று தீபா குமார் அவர்களும் எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், இயக்குனர் அவர்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு, மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்று தீபா குமார் அவர்களும் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார். இயக்குனர் அவர்கள், மிக இனிமை இந்த பாடல் என்று தேன்மொழி முருகன் அவர்களும் இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி இருக்கிறார். தீபா குமார் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து மலர்தூவி வாழ்த்து தெரிவிக்கிறார். அறிவிப்பாளர் அவர்கள், உங்கள் ஊரில் மழையா மகேஷ் மகிழ்ச்சி என்று கூறியிருக்கிறார். தீபா குமார் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும் கோல்டு காயினை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க சிட்டிக்கு கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன். அடடா இப்படி அசத்துறீங்களேன் என்று சிறப்பு மகிழ்ச்சி என்று எம்ஜிஆரை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் தீபா குமார் அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள், எஸ்பிபியின் குரல் காதில் வந்து தேன் மாதிரி பாய்ந்த மாதிரி, தேன் வந்து பாய்ந்தது மாதிரி இருக்கிறது. ஐயோ அருமை, இனிமை இந்த உலகம் உள்ளவரை குரலும் இருக்கும், வாழ்க அவர் இனிமையான குரல். ராமாபுரம் அனுஷியா மேம், ஆஹா அருமை இனிமை இந்த பாடல் என்றும், நாகர்கோயில் மகேஷ் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து கைத்தட்டி பாராட்டி இருக்கிறார்கள். பாடலுக்கு வாழ்த்துக்கள், இனிய வாழ்த்துக்கள் என்று தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். பாடலுக்கு எஸ்பிபிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சூப்பர் சாங் என்று பாராட்டியிருக்கிறார்.

இருக்கிறார் நாகர்கோயில் மகேஷ் அவர்கள். நவரசத்தில் புளிரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம் போதுமா ஐயா என்று கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் இயக்குநருக்கு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் பாடல் மன்றம் வந்த தென்றலுக்கு, படம் மௌனராகம். விருப்பம் சபரி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி வழங்கும் விஜய் மேம் அவர்களுக்கும், இதயராகம் வழங்கும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று பாடலை விரும்பி கேட்டிருப்பவர் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் காக இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பிபியின் பிறந்த நாளான இன்று அவருடைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விரும்பி கேட்ட சொந்தம் நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்கள் விருப்பத்தில் கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும், நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி வழங்கும் விஜி மேம் அவர்களுக்கும், இதே ராகம் வழங்கும் அனுஷியா மேம் அவர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம் என்று நாகர்கோயில் மகேஷ் ஸ்மார்ட் அவர்களுக்காக பாடல் ஒலித்து சென்றது.

இயக்குனர் அவர்கள், இந்த ரசம் கோவை சரளா சொல்லுவாங்களே, ஜல் பிடிச்சிருந்தா எடுக்குமா ஐயா என்ன கேட்குறாரு இயக்குனர் அவர்கள். ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் மை ஃபேவரட் சாங் என்றும் சூப்பர் என்றும் கூறியிருக்கிறார். இயக்குனர் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும், அற்புதம் சூப்பர் என்றும், பாடல் கிரேட் என்றும். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், எனக்கு மிக மிக மிக மிகவும் பிடித்த பாடல் என்றும், பிரகாஷ் அவர்கள் அழகான பாடல் என்று, எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் என்று அறிவிப்பாளர் அவர்களும். நாகர்கோவில் மகேஷ் மாட் அவர்கள் ரேவதியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், மௌனராகம் ரேவதியை. என் உயிர் எஸ்பிபி பாடிய இந்த அற்புதமான பாடல் தந்த விஜய் மேம் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு நன்றி, நன்றி மகேஷ். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ என்று எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு வாழ்த்தியிருக்கிறார். அனுஷியா மேம் அவர்கள், எனக்காகவும் பாடலை கேட்ட மகேஷ் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், தீபா குமார் அவர்கள் பாடல் சூப்பப் சூப்பப் என்றும், பாடல் மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், தீபா குமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள் தேன்மொழி முருகன் அவர்கள், தீபா குமார் அவர்கள் மனதை தொட்ட பாடல் என்றும். எப்படி இப்படி மாற்றி மாற்றி கரெக்டாக போடுறீங்க? மனதை தொட்ட பாடல் அருமை, மிக அருமை என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். பாடும் நிலா எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், நடு இரவில் என்னை எழுப்பி இந்த பாடல் கேட்டாலும் கேட்பேன். என்னது, என்ன சொல்கிறீங்க மகேஷ்? நடு இரவில் என்னை எழுப்பி இந்த பாடலை கேட்க சொன்னாலும் கேட்பேன். தேன்மொழி முருகன் அவர்கள் மிக்க நன்றி என்றும், தீபா குமார் அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் அருமை அருமை என்றும், நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் கோவை சரளாவை கண்முன் கொண்டு வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்க ஐயா என்றும், அடே நடு ராத்திரியில் எழுப்பி போட்டாலும் பாட்டு கேட்பேன்றது தான், கேட்டாலும் போட் கேட்பேன்றாரோ.

அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் தினம் ஒரு குரல் பகுதியில் அதிகாரம் தெரிந்து தெளிதல் குரல் 507.

காதன்மை கந்தா, அறிவு அறிந்து அறிவு அறியார் தேறுதல் போதலை எல்லாம் தரும். அறிவில்லாதவனை அன்பு காரணமாக தேர்வு செய்து அறியாமை மட்டுமல்ல, அதனால் பயனற்ற செயல்களே விளையும். சபரியின் தினம் ஒரு குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். நமக்கு அளித்த செல்வம் செல்வி அவர்களுக்கு நன்றி வாழ்த்து. அவர் கேட்ட பாடல் படம் 47 நாட்கள் பாடல் மான் கண்ட சொர்க்கங்கள். அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி, கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடல் இதோ.

ஒலித்து சென்ற பாடல் 9.5 நிமிஷம். எவ்வளோ பெருசானாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான பாடல் அது. விரும்பி கேட்ட சொந்தம். தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்களுக்காகவும், அனிட்டன் ஜோ, தங்கை விதுராக்குட்டி, கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, செல்வம் செல்வி இவர்களுக்காக பாடல்.

தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் திருக்குறளை மிகவும் அழகாக வாசித்து அதற்கான விளக்கம் சிறப்பாக தந்த சகோதரி விஜய அரசகுமாரன் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். சிறப்பு நன்றி. நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிட்டு என்கிறார். டங்கா ஸ்லிப் ஆச்சு. அறிவிப்பாளர் அவர்கள் பாடலை கேட்ட செல்வம் மன்னனுக்கு

தீபா குமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி அருமையான பாடல் என்றும், பாடல் சூப்பர் என்றும், எங்களுக்கெல்லாம் கண்கள் தான் ஸ்லிப் ஆகும், உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சா ஐயா என்று இயக்குனர் அவர்களும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும், ஆரணியிலிருந்து பிரகாஷ் அவர்கள் அழகான பாடலை அருமையாக கேட்டுக்கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறார், தம்ஸ்அப் காட்டியும் இருக்கிறார் அழகான பாடல் என்று, சூப்பர் என்றும் இயக்குனர் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி இருக்கிறார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் தூங்கிட்டாராம் அவர் அப்படி கேட்டதுக்கு, எங்களுக்கெல்லாம் கண்கள் தான் ஸ்லிப் ஆகும், உங்களுக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு பதில் இல்லாமல் தூங்கிட்டாராம். செல்வம் செல்வி அவர்கள் இந்த பாடல் படம் வெளியான போது கேட்டது, இப்பொழுது பெண்கள் படும் கஷ்டங்கள் என் கண்முன்னே தெரிகிறது, அவர்களுக்கு தாய் வீட்டில் தெய்வங்கள் காப்பாற்றட்டும், தாய் வீட்டு தெய்வங்கள் காப்பாற்றட்டும். அனுஷா மேம் அவர்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், பாடலுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார். நாகர்கோவில் மகேஷ் அவர்கள் கோவை சரளாவை கண்முன் கொண்டு வந்து பாடல் சூப்பர் என்றும், சிபிஆர் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்றும், அழகான நடனத்துடன் மேளவாத்தியங்கள் வாசித்து கொண்டிருக்கிறார் சிபிஆர் அவர்கள். செல்வம் செல்வி அவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. கோவை கணபதியில் இருந்து சந்திரமோகன் அவர்கள் மான் கண்ட சொர்க்கங்கள், காலம் போக போக யாவும் வெட்கங்களே, அருமையான பாடல் என்று கூறியிருக்கிறார். சிறப்பு வாருங்கள். வணக்கம். ராமாபுரம் அனுஷ்யா மேம் அவர்கள் காற்றினிலே வரும் கீதம் முற்பகல் 11:30 வழங்குபவர் கும்பகோணம் மனோகர் உதவி ராமாபுரம் அனுஷ்யா என்று சீக்கிரமாக முடிக்க சொல்கிறாங்க. சீக்கிரம் ஒன்று ரெண்டு பாட்டு தான். நிகழ்ச்சியை கேட்டு அனைவரும் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபரி சொந்தங்களுக்கு சந்திரமோகன் அவர்கள் கண்ணீரில் நீராட கடல் தாண்டி வந்தாலே பொன்மங்கை என்று கூறியிருக்கிறார் பாடலை. சிறப்பு அழகான வரிகள். தேன்மொழி முருகன் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமே மாகா அருமை, சரியான பாடல், பாடல் இனிது நன்றி, எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார்கள், பாடல் சிறப்பு என்று. அனுஷ்யா மேம் அவர்கள் அஹா என்ன ஒரு அழகான வரி, எஸ்பிபி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலில் பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் என்றும், சிபிஆர் அவர்கள் பாடல் 8:26, எனக்கு 9.5 போட்டிருக்கு, உங்களுக்கு 8.5 போட்டிருக்கு. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் ஹாய் என்று. சிறப்பு வாருங்கள். வணக்கம். தேன்மொழி முருகன் அவர்கள் அண்ணி வெளியே வந்து பாருங்க, நம்ம ஊரில் மழை பெய்கிறது, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அனுஷ்யா மேம் அவர்கள் பரவாயில்லை சகோதரி, எதுக்குன்னு தெரியல. லேட்டானாலும் பரவாயில்லன்றாங்க. தேங்க்யூ மேம். இன்னும் ரெண்டு பாட்டு தான். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் படம் புதிய அடிமைகள் பாடல். முட்டா பைய மாப்பாவுக்கு இசையுடன் மதுரை மாட்டுத்தவனே அழகர் இவர்கள் விருப்பத்தில் பாடல்.

புதிய அடிமைகள் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான பாடல் ஒழித்து சென்றது உற்சாகமான பாடல். அதுவும் விரும்பி கேட்ட சொந்த மதுரை மாட்டுத்தாவணி அழகர் அவர்களின் விருப்பத்தில்.

தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் அப்படியே மழையை அப்படியே காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் அனுப்புங்க, இந்த மழையை இங்கே வெயில் கொளுத்துது, தாங்க முடியல அனல் என்று கூறுகிறார் சிறப்பு. அனுப்புகிறோம் அனுப்புகிறோம். மதுரை மாவட்ட தவணை அழகர் அவர்கள் ஆர்ஜே சகோதரிக்கு இதோ ஒரு சிறிய கவிதை படித்து விடுவோம். இதயங்களின் இணைப்பு பாலமாய், இனிய குரலின் சொந்தமாய், கேட்பவரின் மனதில் புன்னகை விதைக்கும் கலைஞன்தான் அன்பு அறிவிப்பாளர். வார்த்தைகளை செதுக்கி தருபவன் வரவேற்பை இனிமையாய் விதைப்பவர். மௌனத்தை தன் குரலால் கலைப்பவர் வானில் உலவும் வசீகரம் குரல். நிகழ்வுக்கு உயிர் கொடுக்கும் விந்தை நேர்த்தியான அவரது மொழி சிந்தை. கேட்பார் நெஞ்சில் ஆளும் சிம்மாசனம், கேட்பார் நெஞ்சில் ஆளும் சிம்மாசனம் அன்பு வெற்றி அறிவிப்பாளரின் குரலில் அழகான பாடல்கள், அழகான அனுபவம், அழகான பதிவுகளை மிக அழகாக வாசிப்பது அருமை, அழகு, நன்றி. வாழ்த்துக்களுடன் மதுரை மாட்டுத்தாவணி அழகர். என்ன சார் இப்படி கவிதைலாம் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க? நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. புதிய அடிமைகள் படப்பாடல் அருமை அழகு, அழகான இடைக்கால பாடல், அழகான பாடலை அழகான இசைத்தரத்தில் பாடலை எடுத்து கொடுத்து நம்மை மகிழ்வித்த நமது அன்பு வெற்றி அறிவிப்பாளர் சகோதரி சோலைச்சேரி ஆ. விஜயரசகுமாரன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். அழகான பாடல் வரிகளுக்கு கற்பனை கவிஞர் கங்கை அமரன், அழகான பாடலுக்கு அழகான இசை இளையராஜா, அழகான பாடலை அழகாக நம் செவியோரம் பாடி சென்றவர்கள் எஸ்பி சைலஜா குழுவினர்கள். இந்த படம் பிப்ரவரி 6, 2980 இயக்குனர் ஆர். செல்வராஜ் இயக்கத்தில் நடித்தவர்கள் உதிரிப்பூக்கள் விஜயன், ஒருதலை ராகம் ரூபா நடித்து வெளிவந்த படம். இந்த படம் தேனி அல்லி நகரத்தில் உள்ள பாத்திமா தியேட்டரில் 79 நாட்கள் வெற்றிகரமாக வெற்றி கண்ட படம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப நன்றி அழகரண்ணே, ரொம்ப நன்றி இன்ஃபர்மேஷன்களுக்கு. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் இந்த பாடலை நான் இன்றுதான் கேட்கிறேன், இதுவரைக்கும் கேட்காத பாடல், சூப்பர், வாழ்த்துக்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் வந்துட்டார் ஐயா அழகரு, அரிதான பாடல்களை அள்ளித்தரும் அவர் வாழ்க, சுறுசுறுப்பான பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர், கேட்கவே ஆனந்தமாக இருக்குது. அருமையான பாடல் தேர்வு செய்துள்ளதற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உற்சாகமான பாடலை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றி அழகர் அவர்கள். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். அழகான ஒலித்தரம் செம சகோதரிக்கு நன்றி வாழ்த்துக்கள், சிறப்பு நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியிலிருந்து செல்வம் செல்வி அவர்கள் இன்று அனைவர் பாடல்களும் மிக மிக சிறப்பு, அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் நன்றிகளும். செல்வம் கோயில்பட்டி, நன்றி நன்றி. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் படம் செந்தாழம் பூவே, பாடல் கோடி மல்லிகை கொஞ்சுது, மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில் இசை ஆதித்யன், விருப்பங்கள் கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

செந்தாழம்பூவே திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான அரிதான பாடல் ஒலித்து சென்றது. விரும்பி கேட்ட சொந்தம் கோவை கணபதியிலிருந்து சந்திரமோகன் மற்றும் ராஜேஸ்வரி இவர்கள் விருப்பத்தில். இயக்குனர் அவர்கள் அருமையான பாடல், மனதை தொட்ட பாடல் என்றும், கேட்கவே ஆனந்தமாய் இருக்கு என்றும். செல்வம் செல்வி அவர்கள் பாடலும் அழகு, பாடலுக்கான இசையின் தரமும் மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். தனலட்சுமி பரசுராமன் அவர்கள். சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம் என்றும். அறிவிப்பாளர் அவர்கள் பாடல் மிக அருமை, சூப்பர்ப் என்றும், அரிதான பாடலை தான் கேட்பார் சந்திரமோகன் அவர்களே. பாடல் அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேன்மொழி முருகன் அவர்கள் அரிதான பாடலை கேட்பதற்கு அருமையாக இருக்கிறது, பாடல் இனிமை அருமை. தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் மிக மிக அருமை, உற்சாகமான பாடலை தேர்வு செய்து உள்ளதற்கு நன்றி என்றும், சூப்பர் என்றும் தேன்மொழி முருகன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சிக்கு கண்ணோடு கண் படம் பாடல் ஏனை தேடும் மேகம் சபை வந்து சேரும் என்ற அந்த பாடலை விரும்பி கேட்ட சொந்தம் நமது நிலைய இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல் இதோ.

0: அமைதி அமைதி.
1: தலைவர் அவர்களின் செல்வி சிந்துவுக்கு இப்படி ஒரு இனிமையான குரல் வளம் இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டது. தலைவர் அவர்களின் அனுமதியின்றி அவர்களை இணைந்து பாட அழைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே?

கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து அழகான அருமையான எவர்கிரீன் சாங், செம சாங்கு. ஒலித்து சென்றது விரும்பி கேட்ட சொந்தம். நிலைய இயக்குனர் கீதநேசன் அவர்கள் விருப்பத்தில் பாடல்.

பாடலை கேட்டு அறிவிப்பாளர் அவர்கள் அடடா ஆஹா வேற லெவல் என்று மலர் தூவி வாழ்த்து தெரிவித்து, தேன்மொழி முருகன் அவர்கள் என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும் அருமையான பாடலை தேர்வு செய்த நமது இயக்குனர் பாடல் அருமை இனிமை நன்றி வாழ்த்துக்கள் என்றும், சந்திரமோகன் அவர்கள் என்னை தேடும் மேகம் இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் இனிக்கும் பாடல் பதிவுக்கு நன்றி என்றும் அறிவிப்பாளர் அவர்கள் எவர்கிரீன் சாங் என்று கைத்தட்டி பாராட்டியிருக்கிறார்கள். அனுஷியா மேம் அவர்கள் பாடல் கிரேட் என்று ஸ்டாரும் வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பு தனலட்சுமி பரசுராமன் சார் என்ன போட்டிருக்காருன்னு தெரியல. சந்திரமோகன் அவர்கள் அணியாத மாலை அழுகின்ற வேளை கண்ணீரை அடை காக்கும் ஏழை, செம பாட்டு அது. இங்கே என்ன வாழும் கண்ணா விழியில் மழை கருகாதே கலங்காதே இது முள்ளில் செய்த காதல் பாதை, செம சாங்கு அதை அப்படியே எழுதியிருக்க சந்திரமோகன். சிறப்பு தீபாகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்றும், தனலட்சுமி பரசுராமன் அவர்கள் தம்ஸ்அப் காட்டி அழகான பாடல் என்றும், அருமையான பாடல் தெரிவு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும், தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து பாடல் இனிது நன்றி என்றும், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் மனதை தொட்ட பாடல் என்றும், மிக அருமை இந்த பாடல் என்றும், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், அறிவிப்பாளர் அவர்கள் கமலை கண்முன் கொண்டு வந்து கை கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள். பாடல் அழகான பாடல் என்று தீபாகுமார் அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும், எஸ்பிபியை கண்முன் கொண்டு வந்து மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று, தென்மொழி முருகன் அவர்கள் கைகூப்பி வணக்கம் என்றும், ஹாப்பி பர்த்டே என்றும், வெற்றி பயணம் தொடரட்டும் என்றும் வாழ்த்தியிருக்கிறார் சிறப்பு. அடுத்ததாக சபரி வானொலி வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சகோதரிக்கு அன்பான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் எனக்கும் ஒரு பாடல். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்தில் இருந்து இன்று எஸ்பி பாலசுப்ரமணியம் பிறந்தநாள். சகோதரிக்கு பிடித்த மாதிரி ஒரு அற்புதமான பாடலை ஒலிக்க விடுமா? அனைவரும் கேட்போம். சிறப்பு அதே மாதிரி ஒரு பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன் சார் என்று கேட்பவர் தனலட்சுமி பரசுராமன், மோகன சுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் பாடல் இது.

அழகான அருமையான பாடல், மிக சூப்பரான பாடல், செம சாங் இது எஸ்பிபியின் குரலில். இந்த பாடல் விரும்பி கேட்ட சொந்தம் காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளையார் பாளையத்திலிருந்து தனலட்சுமி பரசுராமன், மோகனசுந்தரி, சாந்தி இவர்கள் விருப்பத்தில் இன்று பிறந்தநாள் விழா காணும் நமது பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவருடைய எவர்கிரீன் சாங்ஸ் எல்லாம் நம்மளோட நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியில் வலம் வந்தது. சிறப்பு. அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.

பாடலை அழகாக பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, மற்றும் பாடல்களை கேட்டு வாட்ஸ்அப் தளத்தில் பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். நன்றி, நன்றி, வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி
1: நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய
0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள்

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய முற்பகல் வணக்கம். இன்று காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.

வணக்கம் நேர்களே, கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் தான் உங்களோட இன்னைக்கு உரையாட வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு அற்புதமான நாள். எஸ் பி பாலசுப்ரமணியன் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பான இன்னைக்கு காட்டிலே ஒரு கீதம் ஒழிக்க இருக்கிறது. எல்லாரும் கேட்டு உங்களுடைய பதிவுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் வாசப்பில் போடுங்க. எஸ் பி பாலசுப்ரமணிய பாடல்கள் என்றாலே எல்லாருக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காது என்று சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எஸ் பி பாலசுப்ரமணியனை பத்தி அவர் பிறந்த காலத்திலே நாமளும் பிறந்து வாழ்ந்திருக்கிறோம், அவர் பாடல்களை கேட்டு நாமளும் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. அதனால வந்து நம்ம எஸ் பி பாலசுப்ரமணியன், நீங்க சாதாரண ஒரு இடத்துக்கு ஒரு டீ கடைக்கு போங்க, அங்க ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு, எஸ் பி பாட்டோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் எந்த பக்கம் போனாலும் சரி, இந்த ஜெகமே அவருடைய குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளை விட்டு பிரிந்தா கூட அவர் வந்து பாடல் மூலியமா நம்மளோட வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாரு.

சாதனை படைத்த இந்த பாலசுத்தமணிய பாடல்களை இப்ப நம்ம கேட்க இருக்கிறோம். எல்லா பாடல்களையும் கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வாழ்த்துக்களை எல்லாம் போடுங்க. நேர்களை ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னாக்க, இந்த பாடலுக்கு படத்து பேரை சொல்ல மாட்டேன், இந்த படம் என்ன படங்கிறத நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு பாடல் உண்டு. முதல் பதிவா எது வருதோ யாரோடது வருதோ அவங்களுக்கு இந்த அடுத்த பாடல் பரிசு பாடலாக வரும். இப்ப வந்து முதல் பாடலாக நான் கொடுத்து முடிச்சு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நாள் ஒன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன். இந்த பாடல் இந்த படம் இந்த பாட்டோட படம் என்னன்னு நீங்க பதிவுல போடுங்க. முதல் பதிவு யாரு போடுறாங்களோ அவங்களுக்கு பரிசு பாடல். இப்ப முதல் பாடலை நம்ம கேட்டுக்கிட்டு வரலாமா?

தாய், மை நண்பர்கள் சீரிக்க, என் அன்பர்கள் ரசிக்க, இந்த அன்னங்கள் மகிழ, என் எண்ணங்கள் மலர, நாளொன்று பிறந்தது அதில் நான் பிறந்தேன்.

என்ன நேர்களே, பொருத்தமான பாடம் எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, கலைஞர் சூப்பராக எழுதியிருக்காரு. பாலசுப்ரமணிய எஸ் பி பாலசுப்ரமணியக்காகவே அவர் வந்து எழுதியிருப்பாரு பிள்ளாருக்கு. ஒரு காலத்தில் நம்மலாம் வழங்கணும் இந்த பாட்டை அப்படின்னு வழங்கியிருக்கா கொடுத்துருக்காரு பிள்ளாருக்கு. எல்லாருமே பதிவு நல்லா போட்டிருக்கீங்க. நம்ம வீதலட்சுமணியை அணிஞ்சிருக்காரு, தேன்மொழி முருகன் அவங்களே அணிஞ்சிருக்காங்க, தீபா மாதிரி அணிஞ்சிருக்காங்க. இந்த பாடலுக்கு சரியான விடையை போட்டிருக்கிறது கோவை கணபதி சந்திரமோகன், அவங்க குடும்பத்தோட அப்படியே போட்டிருக்காங்க. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அடுத்த பாடலாம் அவருக்கு நம்ம பரிசு பாடலாம் கொடுத்துடலாம். இப்ப நம்ம அடுத்த பாடலாம் கேட்க இருக்கிற பாடல் அவளுக்கு என்று ஓர் மனம். இந்த படத்துல இருந்து ஆயிரம் கனவு ஆயிரம் நினைவு இந்த பாட்டு தான் பாடியிருக்காங்க. நேர்களே, இதுல ஒரு கேள்வி உங்களுக்கு என்னன்னா, முதல் ரெண்டு ஜாம்பவானுக்கு வந்துதான் ஆரம்பத்துல எஸ் பி பாலசுப்ரமணியம் பாட்டு பாடியிருக்காரு. முதல் பாடல் முதல் ரெண்டு பாடல்கள் பெரிய ஜாம்பவானுகள், அவங்க ரெண்டு பேருக்கும் பாடிட்டாரு. ஒண்ணு வந்து அந்த ரெண்டு ஜாம்பவான்கள் யாரு, ரெண்டு பேர் யாருங்கிறத நீங்க போடுங்க. படம் மட்டும் என்ன சொல்றேன், பதினெட்டு சாந்தி நிலையம், இந்த படத்துல யாரு நடிச்சிருக்காங்க, யாரு யாரா இருக்கு, முதல் ரெண்டு பாடலா பாடியிருக்காரு எஸ் பி பாலசுப்ரமணியம். இந்த பாடலை நீங்க போடுங்க. இப்ப நம்ம அந்த பாட்டை கேட்கலாம்.

பாடலை நம்ம கேட்டு வந்தாங்கயா, ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்ம கீதரேசன் வந்து நம்ம விடை போட்டுருக்காரு. பத்து ஜாம்பா அந்த ரெண்டு ஜாம்பாங்களுக்கு பாடிய பாடல் அந்த பாடல் ஆயிரம் நிலவேக்காக அந்த பாட்டு பாடினாரு. இயற்கை என்னும் இளைய கண்ணி இந்த ரெண்டு பாட்டும் பாடினாங்க. இந்த ரெண்டு பாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் பாடினாரு. ரொம்ப அற்புதமான பாடல். இதுல ஒரு தகவல் என்னன்னாக்கா, அருமை பெண்ணுக்கு பாடிட்டாரு, ஆனா அந்த பாடல் முதல்ல வரல. சாந்தி நிலைங்கிற படத்துல பாடி அது முன்னாடி வந்துருச்சு. அதனால வந்து பாடினது வந்து அடிமை பெண்ணுக்கு, பாடம் பாட்டு வந்தது வந்து சாந்தி நிலையத்துக்கு தான். அந்த பாட்டு தான் முன்னாடி வந்துச்சு. இதை சொல்லிட்டு இப்ப நம்ம அடுத்த பாடலுக்கு போவோம். சபதம் என்ற படத்து தொடுவதென்ன தென்றலோ மலர்களோ இந்த பாடல் சபதம். இந்த படத்துல எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு. இந்த பாடலை வந்து நேர்களை நல்லா கவனிங்க. இந்த பாடலை வந்து யாரோட இசைக்கு எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அனுப்புங்க. இந்த பாடலை இப்ப நம்ம கேட்டுட்டு வரலாம்.

ஒரு மென்மையான பாடலை கேட்டோம் இல்லையா, செம்மையா இருந்துச்சுல. இந்த மாதிரி பாடல்கள் பாடணும்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் அடுத்தா தவிர வேற யாரும் அந்த மாதிரி பாட முடியாது. ரொம்ப அருமையான ஒரு குரல். இதெல்லாம் பழைய குரல். இவர் பழைய குரல்ல எத்தனை பாட்டு கேட்டாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர் நிறைய இசையமைப்பாளர்கள் வந்து இசையமைப்பாளர்கள்ட்ட வந்து நிறைய அப்பையே பாடியிருக்காரு. அந்த மாதிரி வரிசையில வந்து ஷியாம், அதே மாதிரி வி குமார், விஜயபாஸ்கர், அந்த வரிசையில வந்தவர் தான் டி கே வெங்கடேசன். டி கே வெங்கடேசன் வந்து பெரிய ஒரு இசையமைப்பாளர். ஆனா பல நிறைய படங்களுக்கு அவர் இசை அமைக்கல. இந்த குழந்தை இதுல இசையமைச்சா கூட எஸ்பி பாலசுப்ரமணியன் நிறைய படத்துல பாட வச்சிருக்காரு. பொண்ணுக்கு தங்க மனசுல கூட பாட வச்சிருக்காரு. தேன் சிந்தேதே பாரமான பாட்டெல்லாம் பாட வச்சிருக்காரு. நல்ல நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு. இங்க வந்து இந்த இந்த கேள்விக்கு யாருமே விடை போடல. ஆனா தனி பக்கத்துல கோவை ராஜேஷ் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, டி கே வெங்கடேசன் சொல்லியிருப்பாரு. இது அடுத்த இந்த பாட்டுக்கு இப்ப பாடின பாட்டு சீதனை சரிக்கு வர்ற பாடல் வந்து நம்ம கோவை ராஜேஷுக்கு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கு கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி பூவேஸ்வரி எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துல எல்லாருக்குமே இந்த பாட்டு பரிசாக்கி தரலாம். அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்க பாடல் நிலவே நீ சாட்சி. இந்த படத்துல இருந்து பொன்னென்னும் பூவென்றும் தேன் என்றும் கண்டு அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா பாடியிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியன். அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான பாடகர், பல விருதுக்கு சொந்தக்காரர், பல சாதனையாளர். தெலுங்கா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும் கன்னடமா இருந்தாலும் எல்லாத்திலுமே ஹிந்தியில இருந்து சரி கலக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாடகர். அவரோட பாடலை நம்ம சபரிமலையில் இல்லை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்க கேட்க ஆனந்தமா இருக்கும். இப்ப அடுத்த இதுல வந்து இந்த நிலவே நீ சாட்சி இந்த படத்துல யாருக்காக இந்த பாட்டா பாடியிருக்காருங்கிறத நீங்க போடுங்க. இந்த பாட்டை நம்ம கேட்டு வரலாம்.

ஒரு அற்புதமான பாடலை கேட்டு வந்தோம். அருமையான பாடல், அழகான பாடல், சோதை ராஜேஷ்காக பரிசு பாடலாக கொடுத்தோம். ரொம்ப நன்றி. இப்ப வந்து நம்ம டைம் நான் பார்க்கலாம், நேரம் நான் பார்க்கலாமா? பன்னெண்டு மணி 20 நிமிஷம் ஆகிறது. நம்ம நேர்கள் வந்து கீதநேசன் ஐயா இறந்திருக்காரு, அதே மாதிரியே சோழச்சேரி விஜய் அரசகுமார், சோழச்சேரி தேன்மொழி தேன்மொழி, அப்புறம் வந்து ரிட்டையர்டு குமார், அவங்க சீதா குமார், அவர் கோதை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாரும் இறந்திருக்காங்க. என்னோட பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராமாவோட அனுஷாவும் அனுஷாமாவும் பண்ணி என்னோட சேர்ந்து உறுதுணையா பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், நேயர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க பாடல் பொல்லாதவன். இந்த படத்தில் நாயே என்றும் ராஜா அந்த பாடல். இந்த பொல்லாதவன் உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த பொல்லாதவன் இந்த படத்துல வந்து ரெண்டு கதாநாயகி இருக்காங்க. இந்த ரெண்டு கதாநாயகி யாருன்னு போடுங்க. இப்ப வந்து இளநீரின் சாட்சி பாட்டு பாடுச்சு இல்லையா, அந்த பாடல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இது யாருக்காக பாடுறாங்கன்னு கேட்டாங்க. நம்ம ராமாவோட அனுஷியா இருக்காங்க, அவங்க உள்ளாரே சொல்லிட்டாங்க ஜெய்சங்கருக்காக பாடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள். இப்ப நம்ம அடுத்தது பொல்லாதவன் பாடலை அவங்களுக்கு கருத்து பாடலாம் இருக்கலாம்.

கருத்துள்ள பாடல், அழகான பாடல், நல்ல தத்துவம் நிறைந்த பாடல். இந்த படத்துல அற்புதமா நடிச்சிருக்கார் ரஜினிகாந்த். இந்த படத்துல கதாநாயகி யாருன்னு கேட்டிருந்தேன், ஸ்ரீபிரியா லட்சுமின்னு போட்டிருக்காங்க. முதல் பதிவாக விஜய் அரசுக்குமார் கொடுத்தாங்க, அப்புறம் இப்போ தேன்மொழி அவங்களும் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்கும் அடுத்த பாடலாம் பரிசா பாடலாம் கொடுத்துடலாம். ஆமாம், அடுத்த பாடல் நம்ம கேட்க இருக்க பாடல் சத்தமின் கையில். இந்த படத்தில் கம்மதிவிலே ஒரு துள்ளலான பாடல், ஒரு துள்ளலான பாடல். நம்ம கோவை சந்திரமகன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காரு, அவருக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்போ இந்த பாட்டை நம்ம கேட்கலாம். இந்த படத்துக்கு யார் இசையமைச்சிருக்கிறா அப்படின்னு போடுங்க.

ஒரு அழகான தில்லன் பாடல், பரபரப்பான பாடல், சூப்பரான பாடல், அற்புதமா பாடியிருப்பாரு இளையராஜா இசை. இந்த பாடல் கேள்வி கேட்டதுன்னு யாருக்கும் இல்ல, சரி பரவாயில்ல, இந்த பாடலுக்கு நானே எனக்கே பார்த்து பரவாயில் இருக்கு. இப்ப அடுத்த பாடலா நான் பேசியிருக்க பாடல் இளையஜாதி என்ற படத்துல மீது நமக்கு சொந்தம் இல்லை இந்த பாடல். இதையும் எஸ் பி பாலசுந்தரமணி அருமையா பாடியிருக்காரு, நல்லா கருத்துள்ள பாடல். ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்க நடிகை பேரை போடுங்க. நேர்களே, இப்பொழுது நேரம் 12:32 ஆகிறது. பாடலை கேட்கலாமா?

இந்த பாடலுக்கு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, தேன்மொழி அவங்க போட்டிருக்காங்க, நான் பேச ஆரம்பிச்ச பிறகுதான் வந்துச்சு, அதனால அவங்க பேருக்கு அவங்களும் அந்த இளையராஜான்னு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த பாடலாம் நம்ம வந்து போட்டிடலாம். நான் கேட்ட கேள்வி புரியல, அன்னைக்கு ஏழை ஜாதி அந்த படத்துல கதாநாயகி யாரு அப்படின்னு போடுங்க, நம்ம இந்த பாடலாம் கேட்டு வரலாம்.

ஒரு அழகான தத்துவ பாடல நம்ம கேட்டோம். ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காரு விஜயகாந்த் இந்த படத்துல. இதுல வந்து தேன்மொழியும் விஜய் அரசுமார் ரெண்டு பேரும் வந்து இந்த படத்தோட கதாநாயகி யாருன்னு கேட்டிருந்தேன், கேட்டதான அருமையா போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள், நன்றி. இப்ப அடுத்த பாடலா நம்ம கேட்க இருக்கும் பாடல் பிரம்மா, சத்யராஜ் நடிச்சிருக்காரு. இதுல வந்து அவரோட சேர்ந்து நடிச்ச இரண்டு கதாநாயகியோட பேருங்க நீங்க சேருங்க நேயர்களே. இந்த பாடல் வந்து ரொம்ப அற்புதமா இவர் பாடிக்கிட்டாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து எந்த பாடல் வச்சுருக்காலும் தெரியும், எப்படி வேணாலும் எப்படி அனாசமா அப்படியே பாடிட்டு போவாரு. சூப்பரா இருக்கும் இந்த பாட்டு கேட்கறது. எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ரொம்ப அற்புதமான விஷயம், அழகான விஷயம். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம். நான் கேட்ட கேள்வி புரியலன்னா இன்னொருக்கா சொல்றேன். சத்யராஜோட இந்த படத்துல இரண்டு கதாநாயகி நடிச்சிருக்காங்க, அவங்க யாருன்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னும் ஒரு இது என்னன்னாக்கா, பணி பக்கத்துலயும் வந்து கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சோழச்சேரி திருநெல்வேலி சோழச்சேரி தேன்மொழி, அப்புறம் விஜய் அரசுகுமார், சீதா குமார், சீதநேசன், அப்புறம் என்னோட உடன்படி பணிபுரியும் அனுஷியா, ராமாவரம் அனுஷியா, அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாடலாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பாராட்டுகள், எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பாட்டை கேட்கலாமா?

0: ஒரு அருமையான அழகான அழகான அந்த அழகான பாடலை நம்ம கேட்டு வந்தோம். என்னன்னு கேட்டா அந்த படத்துல விமர்சன சாட்சிகளை அழகா பார்த்துக்கிட்டே ரகுவி லட்சுமிராஜ் பாடிட்டு போவாரு. பின்னாடி குஷ்பு வந்து கேட்டுக்கிட்டே அப்படியே வருவாங்க. அதனாலதான் மறுபடியும் அங்க அந்த அதே இதே பாட்டை அங்க பாடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு பாட்டு. இதுவே ரொம்ப அற்புதமா குடிச்சிருப்பாரு இளையராஜா. அற்புதமான ஒரு பாடல். இப்ப இந்த பாடலுக்கு நான் இதுவரை கேள்வி கேட்டிருந்தேன். அது யாருன்னாக்கா குஷ்பு பானுபரியா. இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த பட்டுவா நடிச்சிருக்காங்க. நல்லா கேள்வி அருமையா பதில் சொன்னாங்க சோழச்சேரி தேன்மொழி. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப அடுத்த நம்ம கேட்க இருக்கும் பாடல் ஆயிரம் நிலவேதான்னு ஒரு படம். இந்த படத்துலயும் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஒரு அற்புதமான பாடலா பாடியிருக்காரு. என்ன பாட்டுன்னா அந்த ரங்கம் யாவுமே அப்படின்னு ஒரு பாட்டு. துள்ளலா இருக்கும். அருமையா அந்த நடிகர் நடிச்சிருப்பாரு. இப்ப இந்த கேள்விக்காக தான் அந்த நடிகர் பேரை நான் சொல்லல. என்ன இந்த படத்துல கதாநாயகி கதாநாயகனா நடிச்சிருக்கிறார். அந்த பேர் அந்த நடிகர் யாரு அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருக்க கதாநாயகி பேர் யாருன்னு சொல்லுங்க. இப்ப இந்த பாட்டை நம்ம கேட்கலாமா?
1: எப்படி எப்படி

ஒரு சூப்பரான பாடலை கேட்டா இல்லையா, இதே மாதிரி மெட்ல வந்து காதல் காவல் தீரமா காவல் தீரம்ங்கிற படத்துல எஸ் பாலசுப்ரமணியனும் சுமித்ராவும் பாடியிருப்பாங்க, மஞ்சளன்றி அப்படின்னு பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா ஜோடி பாட்டா இது, நல்லா இருக்கும் அந்த பாட்டும். இப்ப வந்து நான் இந்த பாட்டுக்கு நான் கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதனால கோவை கணபதி நகர் சந்திரமகன் போட்டிருக்காரு, கார்த்திக் சுலக்ஷனா, அதே மாதிரியே விஜய் அரசகுமாரும் போட்டிருக்காங்க. தேன்மணி முத்துக்குமார் வந்து இதுல வந்து ரெட்டை வேடம் கார்த்திக்கு சுலக்ஷனா நடிச்சிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. அவங்க மூணு பேருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இப்பொழுது நேரம் 12:50 ஆகிறது. இப்ப அடுத்த பாடலாம் ரயில் பயணங்கள் என்ற படத்துல ஒரு பாடலை கேட்போம், நல்லா ஒரு சுட்டு பாட்டு. அந்த பாட்டை இப்ப நம்ம கேட்கலாம். கேள்வி என்னன்னா, இந்த பாட்டுக்கு இசை அமைச்சது யாரு, இயற்றியவர் இசை அமைச்சது யாரு, கரெக்டா போடுங்க.

ஒரு அழகான குத்து பாடல நம்ம கேட்டு வந்தோம். இந்த பாடலுக்கு வந்து வேல்மணி முத்துக்குமார் நல்லா கவனிச்சு அழகா வந்து பதிவு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இயற்றியவர் இந்த பாடல ஏற்றி இசையமைத்தவர் வந்து டி ராஜேந்தர். அதை எப்படி அவங்க வந்து கரெக்டா போட்டிருக்காங்க, நான் அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இப்ப அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்க பாடல் நானும் ஒரு தொழிலாளி. இந்த படத்துல மஞ்சக்கி மண்டவேணி மஞ்சக்கிவி அப்படின்னு எட்டு பாலசுப்ரமணியம் ரொம்ப சூப்பரா பாடியிருப்பாரு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே கமலஹாசன் பாடுவாரு, ஆனா இந்த படத்துல ஒரு நடிகர் பாடியிருப்பாரு. அது கேள்வி இல்ல. இந்த படத்துல இன்னொரு ஆமா இந்த பாடல இந்த பாடல நம்ம கேள்வி கேட்கலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பாடல்ல வந்து பாடியவர் யார், இந்த பாடலுக்கு காக்கு நடிகரா வந்து நடிகர் யார் வந்து ஆடி இருப்பாங்க பாடி பாடியிருப்பாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு போடுங்க. இந்த கமலஹாசன் வந்து எல்லா பாட்டுமே பாடுவார், இந்த பாட்டை மட்டும் வேற ஒரு நடிகர் பாடுவார், அந்த நடிகர் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சு போடுங்க. இவர்களே

அரிதான பாடலை அழகா கேட்டு வந்தோம். நல்ல பாட்டு, அழகான பாட்டு. நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த பாடல பாடி ஆடி நடித்த எல்லா பாட்டுமே அந்த படத்துல கமலஹாசன் தான் பாடுவார். ஆனா இந்த பாட்டு மட்டும் ஒருத்தர் பாடுவாரு, அவர் யாருன்னு கேட்டாக்கா ராஜு. பயன் பாடங்கள்ல கூட இருக்காரு அந்த ராஜு, பாலவனச்சாலையிலயும் இருக்காரு, நிறைய படத்துல அந்த நடிச்சிருக்காரு ராஜு. அந்த ராஜு தான் இந்த படத்துல இந்த பாட்டை பாடி ஆடுவாரு. இப்ப நம்ம அடுத்த பாடலாம் நம்ம கேட்க இருக்க பாடல், உறவுகள் என்று வாழ்க. இந்த படத்தில் 400 பூக்கள், இது ஒரு அருமையான பாடல், அரிதான பாடல். இந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா? நன்றி.

அற்புதமான ஒரு இது அப்பயே பாடியிருந்தாரு அந்த வரிய. அதனால வந்து எப்பயுமே நம்ம பாலசுப்ரமணி நம்மளோட தான் இருப்பாரு. பாடல்கள் இது வரைக்கும் நல்லா கேட்டு நான் பதிவுபட்ட நேர்களுக்கும் அப்புறம் இந்த நல்லா ஒரு கலத்தாய் நம்மளுக்கு அமைச்சி கொடுத்த சபரி இயக்குனர்

ஈவனேசனுக்கும் அவருக்கும் ஒரு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். என்னோட இது வரைக்கும் பொறுமையாக அழகாக பாடல்களை எடுத்து கொடுத்த ராமா ஒரு அவசிய அம்மாவுக்கும் என்னுடைய பாராட்டுகள் நன்றிகள். யார் பேராது விட்டிருந்தாலும் மன்னிச்சிருங்க. நல்லா எல்லாருமே கேட்ட கேள்விக்கு அற்புதமா பதில் கொடுத்தீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறப்ப மறுபடியும் நல்ல நல்ல கேள்விகளோட பாடல்களோட அருமையா வந்து உங்களுக்கு நல்லா நடத்துறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன். எப்பயுமே எழுந்திருங்க, எப்பயுமே வந்து பாடல்களை கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. பகவி வானது என்னைக்குமே ஆனந்தமா இருக்கும், அற்புதமா இருக்கும். இப்ப 3 மணிக்கு வந்து இதயராக வந்து கோவை ராஜேஷ் அவங்களுடைய பாடல்கள் வள வர இருக்கிறது இதயராகத்தில். அந்த பாடல்களையும் கேட்டு உங்களுடைய பதிவுகளை கொடுங்க. இப்ப நான் உங்களை வந்து விடைபெறுகிறேன். கடை நிறைவாக நாம் கேட்க இருக்கும் பாடல் புதியவன் இந்த படத்தில் வந்தது வசந்த காலம். இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாமா? நன்றி, வணக்கம் நேரங்களே. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களை சந்திக்கிறேன்.

என்ன நேயர்களே, இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களின் தொகுப்பில் இன்று எஸ்பி பாலசுப்பிரமணியன் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்கள் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் நிலை இயக்குநருக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் இன்று ஒரு சிறப்பான நாள். எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது ராஜேஷ் அவர்களுடைய தொகுப்பில். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் எங்கம்மா சபதம் இந்த படத்திலிருந்து அன்பு மேகமே இங்கு ஓடிவா. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் வாணி ஜெயராம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில். கேட்டு ரசிப்போமா?

என்ன நேயர்களே, தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான அன்பு மேகத்தை கொண்டு வந்தது நம் சபரி வானொலியில் இதய ராகம் நிகழ்ச்சியில். இன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் இதய ராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி. விஜய அரசுகுமார் அவர்களும் மலர்தூவி வாழ்த்தியுள்ளார்கள், நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நன்றி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு எக்ஸலண்ட் என்றும் பாராட்டியுள்ளார் விஜய அரசுகுமார் அவர்கள், நன்றி. கோவை காயத்ரி அவர்கள் அருமையான அழகான பிடித்த பாடல் என்றும் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஏனென்றால் உங்களுடைய அண்ணா தொகுப்பில் வந்த பாடல் தானே இது, சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், நாங்களும் ஓடோடி வந்துவிட்டோம் இதய ராகம் நிகழ்ச்சி கேட்க, வாங்க ஓடி வர வேண்டாம், பொறுமையாகவே வாருங்கள், நன்றி நன்றி தம்பி. அடுத்து தேன்மொழி அவர்கள், அன்பு மேகமே இங்கு ஓடிவா ஆரம்பமே அசத்தலான பாடல், எஸ்பிபி பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. விஜய அரசுகுமாரல், ஆஹாஹா என்ன அழகான பாடல் என்று கைகூப்பி இதயத்தை அள்ளி தெளித்துள்ளார் நம் இந்த ஒலித்த பாடலுக்கு, நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள், எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. சென்னை அம்பத்தூரை சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் தேர்வு என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கும் நிகழ்ச்சிக்கும், நன்றி. தேன்மொழி அவர்கள், மிக இனிமையான இந்த பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்களுக்கு என் இதயங்களின் இந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். அண்ணா நீ தெய்வம் இந்த படத்தில் இருந்து உன்னை தேடி வந்தால் தமிழ் மகாராணி, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் வாணி ஜெயராம் குரலில் இந்த பாடலும் கேட்டு ரசிப்போமா?

அழகான அருமையான பாடல். வாணி ஜெயராம், எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், காயத்ரி அவர்கள் இதுவரை கேட்டிராத அரிய பாடல், சிறப்பு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆம் சகோதரி, இதில் ஒரு சில பாடல்கள் நானே எப்பொழுதும் கேட்டது இல்லை. ஆனால் இப்பொழுது நான் இந்த பாடலை தேர்வு செய்து எடுத்து உள்ளேன். அதற்கு என்னவென்று புரியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அருமையான அழகான பாடல்தான் வலம் வர இருக்கின்றது நம் நிகழ்ச்சியில் இன்று. நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை, பாடலில் தேன் வருகிறது அப்படிங்களா? சூப்பர் சூப்பர், நன்றி. அகில ஸ்ரீதர் அவர்கள், அரிதான பாடல் பதிவு, கேட்டதே இல்லை இதுவரை என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர்களும் அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு நானும் தான் என்று பதிவிட்டுள்ளார். சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், உன்னை தேடி வந்தால் அருமையான பாடல், அரிதான பாடல், அருமை, இனிமை, மிக இனிமை இந்த பாடல் என்றும் கைகூப்பி வணங்கி நன்றி என்றும் தெரிவித்து பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. மங்கையர்க்கு அறிவழகன் மங்கை அவர்கள், விஜய் அரசகுமார் மங்கை வரவில்லையா என்று ஒரு பதிவு. ஏனென்றால் ஒவ்வொரு பாடலில் மங்கை என்று வரும் ஒரு வரி, அதற்கு இந்த ஒரு பதிவு விஜய் அரசகுமார் அவர்கள் தந்துள்ளார்கள். வரும் வரும் வரும் எதிர்பார்ப்போம். சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய தொகுப்பில் அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்தனுப்பிய ராஜேஷ் அவர்களுடன் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் அவர்கள் வீட்டில் வந்திருக்கும் விருந்தாளிகள் எல்லோரும், சொந்தக்காரர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று ஒரு தகவல். சிறப்பு. இவர்களுடன் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:15. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? வேடனை தேடிய மான். பாருங்க, வேடனை தேடுகின்றதாம் மான், மானை தான் தேடி வேடன் போ செல்வான். இந்த படம் பேர் பாருங்க, வேடனை தேடிய மான். இந்த படத்திலிருந்து ரம்பா ஊர்வசி மேனகா. இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி பாலசுப்பிரமணியம், எஸ்பி சைலஜா. இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான, அருமையான, ஒரு அமைதியான பாடல் வரிகளில் எஸ்பி சைலஜா அவர்களின் அம்மிங் குரலில், எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், விஜய் அரசுகுமார் அவர்கள் அழகான பாடல், ரம்பா ஊர்வசி மேனகா பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. கோவை காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அருமையான பாடல், இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், இதயங்கனிந்த நன்றி வாழ்த்துக்கள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை பாடிய, பாடலுக்கு குரல் கொடுத்த எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் கண்மண் கொண்டு வந்துள்ளார்கள். சிறப்பு, நன்றி. அடுத்து நம் கீதநேசன் ஐயா அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். இனிமையான இதமான பாடல், சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். வாருங்கள் வாருங்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து முடிசூடா மன்னன் இந்த படத்திலிருந்து ஒரு காதல் போதை கண்ணில் ஏறாதா பாருங்களேன். முடிசூடா மன்னன் இந்த படத்திலிருந்து ஒரு காதல் போதை கண்ணில் ஏறாதா, இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமே.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி அம்மா இருவர்களும் சேர்ந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் கேதநேசன் ஐயா அவர்கள், கேட்டிராத பாடல் கேட்கும்பொழுதே போதையாகிறது, சூப்பர் என்றும் பாராட்டி, சூப்பர் சாங் என்றும், சூப்பர் இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாடலுக்கு ஒரு பதிவை போட்டுள்ளார். நன்றி. அடுத்து சோலச்சேரி தேன்மொழி அவர்கள், ஆஹா ஆஹா அருமையான பாடல், இந்த பாடலை எல்லாம் கேட்டு எவ்வளவு நாளாகிவிட்டது, இனிமையான பாடல், பாடல்களை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும், நன்றி நன்றி என்று சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இனிமையான இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும், கைகூப்பி மலர்தூவி மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், காதல் போதை பாடல் இனிமையான இசையுடன் தாளாட்டுகிறதே என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் நம் இதயராகும் நிகழ்ச்சியில் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் மற்றும் அவருடன் சேர்ந்து ராஜேஸ்வரி புவனேஸ்வரி அவர்கள் வீட்டில் வந்திருக்கும் உறவினர்கள் அனைவரும் நம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு தெரிவித்தார். மற்றற்ற மகிழ்ச்சி இவருடன் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் அனைவருமாக. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:29. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? நீதி தெய்வன். நீதி தெய்வன் இந்த படத்திலிருந்து மாணிக்க பதுமைக்கு காணிக்கையாக எஸ்பி பாலசுப்ரமணியன் சுசிலாமா இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஆணிப்பெண் ஊஞ்சலில் காணிக்கையாக தந்த கவிதைகள் மானத்தை ஆணிப்பெண் ஊஞ்சலில் காணிக்கையாக தந்த கவிதைகள் மனதை இனிமையாக்குகிறதே, அருமையான பாடல் பதிவு என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர் அகிலா மேடம், உங்கள் உறவுக்காரர்கள் வீட்டிலிருந்து இந்த பாடலை கேட்டு ரசித்துக்கொண்டும் பதிவிடுவீர்கள் என்று தெரிகிறது. சூப்பர், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள் அகிலா ஸ்ரீதர் போட்ட ஒரு பதிவுக்கு நீங்கள் கவிஞரா அகிலா மேம், கவிதை தனமான பதிவுகள் அழகு என்று ஒரு சிறப்பான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர், பாடலிலும் சிறப்பு, கவிதைகளிலும் சிறப்பு, பாடல் ரசித்து கொண்டிருப்பதிலும் சிறப்பு தான் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அவங்க குடும்பமே சிறப்பான ஒரு குடும்பம்தான், எல்லோருமே சிறப்பு. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் ஆகா அருமை இனிமை என்று பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்து ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். இறைவன் இருக்கின்றான் இந்த படத்திலிருந்து, அழகே உன் பெயர் தானோ. இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில் இந்த பாடலும் கேட்டு ரசிப்போம்.

0: என்ன நேயர்களே, ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு கவிஞர் இல்லை பாடலின் இடையே வரிகளை கவர்ந்து பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் அவ்வளவுதான் என்று குறிப்பிட்டுள்ளார் விஜய் அரசகுமார் போட்ட பதிவுக்கு அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அருமை விஜய் அரசகுமார் அவர்கள் பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் மங்கை அவர்கள் பாடல் மிகவும் அருமை அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சங்கீத வலையின் இசையில் அழகும் அமுதமான மொழியும் இணைந்து பயணிக்கின்றன போலும் அழகான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சந்தேகமே இல்லை, கவிஞர்தான் கவிஞைதான் நீங்கள். சிறப்பு சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ் அவருடைய பாடல்கள் அற்புதமாக பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அவர்கள் அபிமன்னன் அவர்கள் ஒரு பதிவை போட்டுள்ளார் தனிப்பக்கத்தில். சிறப்பு சிறப்பு. வாருங்கள் சகோதரரே, பாடலை கேட்டு ரசியுங்கள். நன்றி நன்றி. அடுத்து பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் ஒரு சகோதரியுடன் சிறு உரையாடல். ஹலோ. வணக்கம். தேனான குரலில் திகிட்டாத பாஷையில் பேசும்
1: நகர் கோவையில் இருந்து ராஜேஸ்வரி. ராஜேஷ் சகோதரர் சிறப்பா பாட்டு தொகுத்து இருக்காங்க, அதை சிறப்பா நீங்க தொகுத்து வழங்குறீங்க. பதிவு போடுற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். பதிவுல நன்றி சொல்ல முடியாது, இப்ப நான் நேரடியில வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சேன்.
0: அது ஒண்ணு ஒரு சிறப்பு. இன்று உங்க வீட்டு கல்யாண விஷயமாக எல்லா உறவினரும் அங்குதான் இருக்கின்றார்கள், பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? காபியில் சர்க்கரை போடுவதற்கு பதிலாக உப்பை கொட்டி விட போகிறீர்கள். நன்றி நன்றி சகோதரி. அருமை சூப்பர். சோ நன்றிமா, நன்றி. என்ன நேயர்களே, நம் நிகழ்ச்சியை பற்றி கோவை ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார். நன்றி அவர்களுக்கு. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? வீட்டுக்கு ஒரு பிள்ளை இந்த படத்திலிருந்து. கேள்வி கேட்கும் நேரம் அல்ல இது. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி அம்மா குரல். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போமே.

அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜானகிம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் விஜயரசுகுமார் அவர்கள் கைத்தட்டி பாராட்டியும் பாடல் சூப்பர் அட்டகாசம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு அறிவழகன் பேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் கேள்வி கேட்டும் நேரமல்ல இது, சபரி வானொலியில் பாடல் கேட்டும் நேரம் என்று ஒரு அழகான ஒரு தகவலை தந்துள்ளார். சிறப்பு சிறப்பு, எல்லாரும் கவிஞர்களாக ஆகிவிட்டார்கள் நம் வானொலியில். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் காதலினும் மது அறிமுகமாகும் காதலினும் மது அறிமுகமாகும் போது காண்பவை அனைத்துமே பேரின்பம்தானே, இனிமையான இளமை குரலில் அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். சந்தேகமே இல்லை, நம் சபரி வானொலியில் பாடல் கேட்கும் நேயர்கள்தான் என்று தெரிந்திருந்தது இவ்வளவு நாளாக. ஆனால் பாடலுக்கேற்ற கவிஞர்களாக மாறிவிட்டார்கள் என்பது இப்பொழுது 100க்கு 100 உண்மை. இதுதான் சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் மாங்கனி சாற்றிலே தேனை ஊற்று சூப்பர் என்றும் இவரும் ஒரு கவிதையை பாராட்டியுள்ளார். அந்த பாடல் வரிகளில் வரும் வரிகள் இது. சூப்பர் சூப்பர், நன்றி. விஜயார் சுகுமார் அவர்கள் அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு பலாசுலையில்தான் தேன் என்று பாராட்டியுள்ளார்கள். முக்கனியும் சேர்ந்தது தானே, மா பலா வாழை என்று சொல்வார்கள். அடுத்து அருமையான பாடலை கேட்டு ரசித்தோம், இந்த பாடலை கேட்ட அன்பு ராஜேஷுக்கு வாழ்த்துக்கள் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். பாடலுக்கு தனிப்பக்கத்தில் சிறப்பு வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து பாடலுக்கு செல்வோம். எல்லாம் அவளை இந்த படத்திலிருந்து அழைத்தால் வராவிடில் துடிப்பேன். ஆஹா, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் வாணி ஜெயராம் குரலில், என் வாணி ஜெயராம் அம்மா குரலில் பாடலை கேட்டாவே எனக்கு ஒரு புத்துணர்வு தான் வரும். அந்த அளவுக்கு என் இதயத்தில் குடிக்கொண்ட என் அருமை அம்மா. நாம் அனைவரையும் விட்டு சென்றாலும் என் இதயத்தில் குடிக்கொண்டிருக்கும் என் அருமை அம்மா. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். எஸ்பி பாலசுப்பிரமணியம் என் அருமை அம்மா வாணியம்மா குரலில் பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நாட்டாமை அண்ணன் எங்கு போனாரு தெரியலையே, இருந்தா நாலு பதிவு நறுக்குன்னு போடுவாரு என்று ஒரு பதிவு. எங்கேயாவது பஞ்சாயத்துக்கு போயிருப்பார், வருவார் வருவார் வருவார், பார்ப்போம். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், வலைக்கரம் பிடிக்கும் போது வளையும் மனது, காதல் இலக்கியம் படிக்கும் இதயங்கள், ரசித்து கொண்டே இருக்கிறோம் என்று ஒரு அழகான அந்த பாடல் வரிகளில் வந்த வரிகளை அழகாக குறிப்பிட்டோம். எந்த அளவுக்கு பாடல்களை நுணுக்கமாக கேட்டிருந்தால் இப்படிப்பட்ட வரிகளை நமக்கு தந்துள்ளார் அகில ஸ்ரீதர் அவர்களுக்கு. வாழ்த்துக்கள், நன்றிகள் மேடம். அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடல், மேகத்துக்கும் தாகம் உண்டு. இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் சுசிலாம்மா குரலில், மரகத மேகம் சிந்தும் மழை வரும் நேரம் இது. எங்கே வருகின்றது மழை? வெயில்தான் வருகின்றது, அடிக்கின்றது, மண்டையை பொளந்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த பாடல், இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மழை வருகிறதா என்று. இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

எஸ்பி பாலசுப்ரமணியம், சுசிலம்மா குரலில் ஒரு அழகான அருமையான பாடல், சூப்பரான பாடல் என்றே சொல்லலாம், ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் நம் தம்பி அவர்கள், எங்கள் ஊருக்கு மழையே வராது அக்கா என்று ஒரு பதிவு. ஏன் தம்பி? வரும் வரும், கவலை வேண்டாம். அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், மரகத மேகம் சிந்தும் பொல்லாத காதலை இளமை தர ரதத்தில் ஏற்றி சுகமான கனவுடன் பயணிக்கும் காதலர்கள் அழகான இதமான காதல் கீதம் என்று நம் இதயராகம் நிகழ்ச்சிக்கு ஒரு அருமையான ஒரு பதிவு, ஒலித்த பாடல் வரிகளை அழகாக குறிப்பிட்டுள்ளார் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். நன்றி நன்றி, எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை, சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நான் போட்ட பதிவுக்கு, எங்கள் ஊரில் அவ்வளவு நல்லவர்கள் இருக்கின்றார்கள், அதனால் அப்படியெல்லாம் வேண்டாமே, நல்லவர்கள் நாலு பேர் இருந்தால் கெட்டவர்கள் எட்டு பேர், அந்த நாலு பேருக்காகவும் அந்த மழை வரும் அல்லவா, ஏன் இந்த அளவுக்கு வேண்டாமே. அடுத்து அகில ஸ்ரீதர் அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட ஒரு பதிவுக்கு, மழை வரும் என்று நம்புங்கள் சகோதரரே, வார்த்தைகள் வீரியம் உடையது அல்லவா, நல்லதை நினைப்போம், இதுதான் உண்மை, சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அருமையான பாடல், அற்புதம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள்.

சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவு. அகில ஸ்ரீதர் அவர்கள், நல்லார் ஒருவர் இருந்தால் போதும் மழை வருமே என்று ஒரு பாரு. ஆமாம், அதுதான் நானும் சொன்னேன். அடுத்து தேன்மொழி அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், அருமையான பாடல், ஸ்டார் வழங்கி சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு, நல்லார் ஒருவர் இருந்தால் போதும் மழை வருமோ என்ற பதிவுக்கு, பார்க்கலாம் உங்கள் நல்ல மனசுக்கு மழை வருதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வரும் அறிவழகனே, நம்புவோம், நம்பிக்கைதான் வாழ்க்கை. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்களுடைய பதிவு. மேகத்துக்கும் தாகம் உண்டு திரைப்பட பாடல் அருமை, வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள் அபிமன்னன் அவர்கள். நன்றி, நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பாராட்டிய அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் எஸ்பி பாலசுப்பிரமணியன் இன்று பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள், கோவை ராஜேஷ், புவனேஸ்வரி ராஜேஸ்வரி அவர்களுடன், அவர்கள் வீட்டில் வந்திருக்கும் உறவினர்களும் இவர்களுடன் சேர்ந்து கும்பகோணம் மனோகரன்னா நாம் அனைவருமாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:02. அடுத்து படம் பகடை 12. இந்த படத்திலிருந்து வரவேண்டும் மகராஜன். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம், சுசிலாம்மா குரல். இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். சுசிலாம்மா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், அகில ஸ்ரீதர் அவர்கள், கோவை ராஜேஷ் சகோதரருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள். இந்த இன்று நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடல்கள் வளம் வருவதை அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். அனுசுயா மேம், எவ்வளவு வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி என்று ஒரு காபி பாகின்ற சொல்லலாம் அப்படிப்பட்டு காபி கண்மன் கொண்டு வந்துள்ளார். எனக்கு இப்பொழுது காபி வேணாம் தம்பி, சாப்பாடு தான் வேணும். ஏனென்றால் நான் கல்யாண விருந்துக்கு சென்று வந்தேன், அந்த களைப்பில் தூங்கிவிட்டேன். சாப்பாடு செய்திருக்கிறேன், சாப்பிடுவதற்கு நேரமில்லை. தூங்கி எழுந்து பார்த்தால் கரெக்டாக 3 மணி ஆகிவிட்டது. நிகழ்ச்சி முடித்து விட்டு தான் நான் சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். சரி, நீங்கள் கொடுத்த டீயும் எடுத்துக்கொள்கிறேன். சிறப்பு. அடுத்து எங்கேயோ போய்விட்டேனே. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் பகடை 12 என்று அந்த பகடை காயை உருட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி உருட்டுங்கள் உருட்டுங்கள். சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இளங்காற்றில் பின்னலிட்டு இதமான தொட்டிலிட்டு சுகமான ராகம் பாடும் காதல் கீதம் என்று ஒரு சிறப்பான ஒரு கவிதை தான் என்று சொல்ல வேண்டும். பதிவு இல்லை, இது கவிதை. சிறப்பு சிறப்பு சகோதரி, நன்றி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் 6+6 நான் பகடை போட்டதில் 12 வந்து விட்டது. நீங்கள் போட்டால் தான் 12 வருமா? நாங்கள் போட்டால் 12 வரும். உங்களுக்கு தான் இந்த திறமையா? எங்களுக்கும் இந்த திறமை உண்டு. சூப்பர் சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள் இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி மகேஷ் தம்பியார். உங்கள் மகேஷ் என்று என்ன டான்ஸ் இது என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ ஹாப்பி டான்ஸாக என்னவோ ஒரு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆடி ஆடுங்கள் ஆடுங்கள். சிறப்பு. அறிவழகன் மங்கை அவர்கள் நானும் காலையில் கல்யாணத்தில் சாப்பிட்டது அக்கா, இப்போ பசிக்குது. அதுவே தான் எனக்கும். அழகாக பீர்க்கங்காய் கூட்டு தயிர் ஊறுகாய் இருக்குது, சாப்பிடுவதற்கு நேரமில்லை. இதோ நிகழ்ச்சி முடித்துவிட்டு சாப்பிடுவோம். சரி இருக்கட்டும், நம் நிகழ்ச்சிக்குள் வருவோமா? அடுத்து அனு இந்த படத்திலிருந்து சந்தன காட்டில் மல்லிகை பூத்தது பாருங்களேன். காடே சந்தனக்காடு, என்ன ஒரு நறுமணமாக இருக்கும். அதில் மல்லிகை பூ பூத்ததாம் பாடல். இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம், வாணி ஜெயராமம்மா குரலில் இதோ இந்த பாடலின் கேட்டு ரசிப்போம். அனு படத்திலிருந்து சந்தன காட்டில் மல்லிகை பூத்தது இதோ.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், அவரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், எனக்கும் பசிக்குதாக்கா என்று ஒரு பதிவிட்டு உள்ளார் அல்லவா, அதற்கு எத்தனை ஐட்டங்கள் பாருங்களேன் சாப்பாடு. இப்படி சாப்பிட்டதால் தான் வீட்டில் வந்து சாப்பிட முடியவில்லை, டயர்ட் ஆகிவிட்டது. அந்த கேன் வாட்டர் தண்ணி குடித்ததும் தொண்டை கரகரப்பு கிச்சு கிச்சுன்னு வந்து விட்டது எனக்கு. இன்று வாய்ஸே கொஞ்சம் மாறுதலாக இருக்கிறது, நன்றாக எனக்கே தெரிகின்றது. சிறப்பு. அடுத்து பாடலுக்கு அழகான மல்லிகை சரத்தை கண்முன் கொண்டு வந்துள்ளார் மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள். சூப்பர், உங்கள் தோட்டத்து மல்லிகையோ, சூப்பர். அடுத்து ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி அவர்கள், அருமையான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர். இனிமையாக இசைத்தந்த உள்ளத்திற்கு நன்றி என்றும் பாராட்டி எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார், சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமாரர், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், அறிவழகம் மங்கை அவர்கள், காலை கல்யாணத்துக்கு சாப்பிட்டுதாக்கா என்று ஒரு பதிவுக்கு எனக்கும் பசிக்குது என்று பதிவு போட்டார் அல்லவா, அதற்கு வயிற்றை தடவி தடவி பார்த்து கொண்டு ஏதோ பண்ணுங்கள். அறிவழகன் மங்கை அவர் மகேஷ் போட்ட பதிவுக்கு, போதும் சாப்பிட்டாச்சு செம டேஸ்ட், ஆஹா ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு சாப்பிட்டீர்களோ, பாடல் மனம் வீசுகின்றது வீசி சென்றது என்று ஒரு அழகான ஒரு பாடல் பதிவு. அடுத்து மகேஷ் தம்பி அறிவழகன் மங்கை அவர்களுக்கு, சாப்பிட்டு ஏப்பம் விட்டாச்சு என் நண்பருக்கு கூகுள் பே 120 பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யோகம் அடிக்கும், அதுதான் தேவையில்லை, எங்களுக்கு வேண்டாம், பிரியா வந்தால் நாங்கள் எல்லாமே சாப்பிடுவோம், எங்களுக்கு வேண்டாம், நாங்களும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான் எனக்கு வேண்டாம் அந்த வம்பு. சரி, நம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இதுவரை நம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா, இப்பொழுது பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? விருந்தோம்பெல்லாம் நல்லா அழகா நடந்து இருக்கா வீட்டில்? சொல்லுங்க. சரியா கேட்கவில்லையே. விட்டு விட்டு கேக்குது.
1: ஆரம்ப கால பாடல்கள் சில அரிதான பாடல்கள் பிரகாஷ், ஆரடி பிரகாஷ், வீரநேதன் சார், அப்புறம் சிறப்பா வழங்கின உங்களுக்கு எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி சகோதரரே.
1: ஓகே மேடம், மீண்டும் இப்படி ஒரு
0: அடுத்த ஒரு ஒரு வாரம் கழித்து சந்திப்போம் நம் நிகழ்ச்சியில் என்று சொல்ல வருகிறீர்கள், அவ்வளவுதானே? பார்க்கலாம். நான் நடத்தி கொண்டிருப்பேன், நீங்க உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்காது, அவ்வளவுதான், பார்த்துக்கொள்ளலாம், சரிங்களா? நல்லபடியாக கண்டிப்பா, கண்டிப்பா நல்லபடியாக கல்யாணத்தை சிறப்பாக சீரும் சிறப்போடு நடத்திவிட்டு வீட்டுக்கு வாங்க. காயத்ரி எப்பவுமே எப்படி சொல்வது, ஒரே நாலஞ்சு குழந்தைங்க வீட்டில் பிறந்திருந்தாக்கா கிராமத்துங்களை சொல்லுவாங்க, அடிக்கப்பி எங்க அப்படின்னு கேட்பாங்க, அடிக்கப்பி அப்படின்வாங்க. அது வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஏன்னா கடைசியாக பிறந்த குழந்தை அல்லவா, அதற்கு அடிக்கப்பி என்று பெயரிடுவார்கள். அந்த மாதிரி அடிக்கப்பி அவர்கள். நன்றி, நன்றி நண்பா. நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்து விட்டோம். குங்கும கோலங்கள் இந்த படத்திலிருந்து, என்னையாலும் காதல் மன்னா இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இப்பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள். இதோ இந்த பாடல்.

நம் நிகழ்ச்சியை நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்பிரமணியம் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், கேசரி எடுத்துக்கொள்ளுங்கள் அக்கா என்று, ஐயோ இந்த கேசரி சாப்பிட்டு தான் காலையில் எனக்கு ஒம்பாகி விட்டது, எனக்கு வேண்டாம் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். மகேஷ் தம்பி அவர்கள், அறிவழகன் தம்பி அவர்கள் கொடுத்து உள்ளார்கள், நீங்களே சாப்பிடுங்கள். அவர் சொன்னது போல 120 ரூபாய்க்கு அவருடைய நம்பருக்கு கூகுள் அனுப்பிவிடுங்க, நல்ல காலம் நல்ல யோகம் அடிக்குமாம், அடிக்கும் அடிக்கும். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல்களை தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷுக்கும் நாங்கள் தான் நன்றி சொல்ல வேண்டும். வாழ்த்துக்கள். பாடல்களை தொகுத்து வழங்கிய அனுசியா அக்காவுக்கும் நன்றி. இன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பாடல், அவர் பிறந்த நாளை ஒட்டி பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நன்றி. விஜய் அரசகுமார் அவர் கைத்தட்டி பாராட்டி மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் மிக இனிமை இந்த பாடல், மலர்தூவி வாழ்த்திய ஸ்டார் வழங்கியும் கைகூப்பியும் இதையணிந்த வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு மிக்க நன்றி என்றும், பாடலை பாடிய எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களையும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பு. அடுத்து அகிலா ஸ்ரீதர அவர்கள் அரிதான பாடல் பௌர்ணமி நிலவில் சங்கதி பேச சந்தன காட்டில் மல்லிகை பூத்ததோ என்று ஒரு அழகான ஒரு கவிதையுடன் இணைந்துள்ளார்கள், சிறப்பு. மகேஷ் தம்பி அவர்கள் உங்கள் மகேஷ் தேங்க்யூ என்று பாராட்டியுள்ளார், உங்களுக்கும் தேங்க்யூ. அடுத்து எந்தெந்த உருவம் பாருங்க, தசாவதாரத்தையும் மிஞ்சி விடுவார் போல் நம் மகேஷ் தம்பி அவர்கள். நன்றி நன்றி, தேங்க்யூ என்று பாராட்டி அட கடவுளே. சரி சரி, சூப்பர் சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் இதயராகம் நிகழ்ச்சியில் இன்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நிலையோக்கினருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நன்றி, வணக்கம்.